0: ஆமோஸ்து, ஆமோஸ்டதாவ் ஜோசியாது. பபிலோனியட்ட விப்ரவாச கதவீம சிது ஊ மேகாலையேதி ஜோசியாட்ட தாவ ஜெகோனியாது ஒகுகே சகோதரையோது உபன்னோய. பபிலோனியே விப்ரவாசேன் பசு ஜெகோனியாட்ட தாவ ஷெயல்தியல்து, ஷெயல்தியல்ட்ட தாவ செருபாபெல்து, செருபாபெல்ட்ட தாவ அபியுத்து, அபியுத்த தாவ எலியாக்கிம்து, எலியாக்கிம்ட்ட தாவ ஆஷோர்து, ஆஷோர்ட்ட தாவ சாதுக்து, சாதுக்ட்ட தாவ ஆக்கீம்து, ஆக்கீம்ட்ட தாவ எலியுத்து, எலியுத்த தாவ எலியாசர்து, எலியாசர்ட்ட தாவ மத்தாந்து, மத்தான்ட்ட தாவ ஜாக்கோப்து, ஜாக்கோப்ட்ட தாவ மரிய துமீகே புருஷா ஊ ஜோசெப்து உபன்னோய. மரிய துமீகின் கிறிஸ்துஸ் நம்மு ஜேசுஸ் வான்சே உபன்சேக. மெசே ஆப்ரஹாம் பட்டன் தாவித் தக்வா பரம்பரா சியல்ல தச சதரகி. தாவித் பட்டன் பபிலோனியே விப்ரவாச கதவீம தக்வா பரம்பரா தச சதரகி. பபிலோனியே விப்ரவாச கதவீமே காலே பட்டன் கிறிஸ்தூன் வஹான்சே தக்வா பரம்பரா தச சதரகி. யேசுஸ் கிறிஸ்தூன் வஹான்சேகே உபத சிது ஊயே மெசேய. உன்வஹான்சேகே மேனியன்னோ மரியதுமி ஜோசெப்ஹா விவாஹகிவிசகென சிட்டியதி ஓன் எக்வன்ன பெர சுத்தாத்மியானன் அனுஹசின் ஏ கேப் கென சிட்டின பவ தெனகன்னாலதி. ஏகே சுவாமி புருஷியாவன ஜோசெப் சத்புருஷேகு ஊபெவின் ஏய பிரசித்தியே நிந்தாவட்ட நுபமுனுவன அதாசின் ரஹசின் ஏய அத்தர தமன்ன சிதாகத்தேய. ஏத் ஓ மே காரணே கென கல்பனா கரமின் சிட்டியதி சுவாமின் மகான்சேகே தூதையே சிஹினேக்கின் ஓட்ட தர்ஷனே வி
1: தாவிதே புத் ஜோசெப் ஒபே பிரிந்தவன மரியா பாவா கன்னட பிய நோவன்ன மந்த ஏ கேப்கென் ஏத்தே சுத்தாத்மியனன் அனுஹாசினி ஏ புத்தைக்கு பிகரன்னிய உன் வஹான்சேட ஜேசுஸ் யன நாமிய தபியுதுய மந்த சிய செனக ஓன்கே பாபோலின் முதாலன்னே எதுமா நோய.
0: மே சியல்ல சிது ஊயே சுவாமின் வஹான்சே திவசிவரையா லவா கியவூ கீம இட்டுவன பினிசைய. எனம்
2: மென்ன கன்யாவ கப்கென புதகு பிஹி கரன்னீய உன் வஹான்சேட இம்மானுவேல் யன நாமய தபனு ஏத
0: யனுய. ஏ நாமே அர்த்தே நம் திவ்யன் வஹான்சே அப்ப சமகிய யனுய். ஜோசப் நிந்தின் அவதி ஊவிட்ட சுவாமின் வஹான்சேகே தூத்தையா ஓட்ட அணுக்கல லெச சிய பிருந்த கெந்தாகின கியேய. ஏத் ஐட புத்திரியா லபென துரு ஓ ஐய சமக சஹவாசே நொயதினி. ஓ உன்வஹான்சேட ஜேசுஸ் யன நாமய தெரி.